அங்கதாத்கேர் அலமஞ்சசா வானர சேனையோடும் ததா சாமர ஸ்வேதாத பத்ர வியஜனவான் சாமர சைன்யனா கண்டலனே போலே ராமன் திருவடியே சென்னு காண்மதின்னாமோதமோடு நடந்து கபிவரன் காந்தம் மிருகபக்ஷி சஞ்சயசே.

0: அதான் அவன். ஆய் ஆய் ஆய், உடு துணி கூட இல்லாத இவனே ஞான் எவட வதி?
1: எனக்கு பிராந்தான, எனக்கு பிராந்தான, எல்லாம் சங்கரக்கிடு, எல்லாம் சங்கரக்கிடு.